0: மாமா.
1: சொல்லிக்க ப்ரோ உண்டு பேசுறா.
0: வீக்கெண்ட் மா வீக்கெண்ட் மா லீக்கெண்ட் மா மாமா.
1: டேய் பாரு வாடா குமிக்கியோ.
0: வீக்கெண்ட் மா வீக்கெண்ட் மா லீக்கெண்ட் மா மாமா.
1: ப்ரோ உண்டு லீக்க மச்சான் சமக்க ஸ்னாபில انا சமச்ச மடா ஸ்டக் டேந்த.
2: ஐ கான்ஷி கே லீக்க மச்சான் சைக்த குமிக்கரா. மே கனெக்ட் குமிக்கரா யோய்க்க. ஹே லா லோ லோ லா லோ லோ ஹே லா. Fader, jeg suger jo i det her også, men heldigvis har jeg et reinstyr, så du kan bli med også.
0: Gi meg, mann.